0: SBS, a world of difference. You're with SBS Tamil on mobile, online and on radio.
1: இது SBS தமிழ். மொபைல், இணையம், வானொலி வழியாக நீங்கள் இணைந்து கொண்டுள்ளீர்கள்.
2: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் மாதம் 4ஆம் தேதி, வைகாசி திங்கள், 21ஆம் நாள், வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் ரேணுகா துரைசிங்கம். எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பாகும் இந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான கேமரர்கள் மக்களுக்கும், நீங்கள் வாழும் அந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான பூர்வீக குடிமக்கள் மற்றும் டரஸ்ட்ரே தீவு மக்களுக்கும் நாம் சிரம் தாழ்த்தி அவர்களை வணங்குகிறோம். அவர்களின் கடந்த கால மற்றும் நிகழ்கால பெரியவர்களுக்கும் மரியாதை செலுத்துகிறோம். நேர்களே, நமது நிகழ்ச்சி மதியம் 12 மணிக்கு நேரலையாகவும், ஞாயிறு இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகவும் ஒலிக்கிறது. இனி இன்றைய நிகழ்ச்சியின் முக்கிய அம்சங்கள் என்னவென்று முதலில் பார்ப்போம்.
3: I'm not just here as a politician, I'm here as a representative of the people, having a voice. I'm sick and tired of the way things are going. And of course, do I have the ability to do it? You bet I have.
2: ஒன் நேஷன் கட்சியின் தலைவி போலின் ஹான்சன் மீண்டும் ஆஸ்திரேலிய அரசியலின் முக்கிய மைய புள்ளியாக மாறியுள்ளமை குறித்த செய்தியின் பின்னணி, பின்னர் பால் கேன்சர், குடல் புற்றுநோய் பற்றிய நிகழ்ச்சி, அத்துடன் பொசம்கள் குறித்து கீதா மதிவாணன் முன்வைக்கும் நம் ஆஸ்திரேலியா. அது மட்டுமல்ல, நீண்ட நேரம் அமர்ந்திருந்து வேலை செய்வதால் நமது உடலுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் மற்றும் அதிலிருந்து எவ்வாறு நம்மை பாதுகாத்துக் கொள்வது என்பது பற்றிய விளக்கம் என்பன ஒலிக்க உள்ளன. இனி செய்தியின் பின்னணிக்கு செல்வோம். ஒன் நேஷன் கட்சியின் தலைவி போலின் ஹான்சன் மீண்டும் ஆஸ்திரேலிய அரசியலின் மைய புள்ளியாக மாறியுள்ளார். ஒன் நேஷன் கட்சியின் ஆதரவு உயர்ந்து வரும் நிலையில், அவர் யார், அவரது அரசியல் பின்னணி, சர்ச்சைகள், சர்க்கிள்கள், மேலெழுச்சி மற்றும் லேபர் கோலிஷன் ஆகிய இரு பெரிய கட்சிகளுக்கும் அவர் எவ்வாறு சவாலாக மாறுகிறார் என்பதை பற்றிய செய்தியின் பின்னணியை கேட்க இருக்கிறோம். முன்வைக்கிறார் ரைசல்.
1: கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்பு போலின் ஹான்சன் ஆஸ்திரேலியாவின் ஃபெடரல் அரசியலில் எதேச்சையாக பெரும் பின்புலம் எதுவும் இல்லாமல் நுழைந்தார். குயின்ஸ்லாந்து மாநிலத்தை சார்ந்த முன்னாள் ஃபிஷ் அண்ட் சிப் ஷாப் உரிமையாளரான போலின் ஹான்சன் மல்டி கல்ச்சுரலிசம் என்று அழைக்கப்படுகின்ற பல்லின கலாச்சாரம், மைக்ரேஷன், அதிக குடியேற்றம் தேவையில்லை, அபாரிஜினல் அண்ட் டார் ஸ்ட்ரெய்ட் ஐலண்டர்ஸ் எனும் பூர்வீய குடிமக்களுக்கான அரசின் சிறப்பு திட்டங்களுக்கு எதிராக பேசியதன் மூலம் நாட்டின் கவனத்தை தன்பால் ஈர்த்தார். போலின் ஹான்சன் என்னும் அரசியல்வாதியின் அரசியல் பயணம் நீண்ட காலம் நீடிக்காது என்றே பலரும் நினைத்தார்கள். ஏனென்றால் பலரும் கருதியது போலவே அவர் தனது நாடாளுமன்ற தொகுதியை இழந்தார். அவரது ஒன் நேஷன் கட்சி பிளவுகளை சந்தித்தது. மட்டுமல்ல, போலின் ஹான்சன் சிறையில் அடைக்கப்பட்டார், பின்னர் விடுதலை செய்யப்பட்டார். ஆனால் இந்த ஆண்டு இப்போது போலின் ஹான்சன் மீண்டும் ஆஸ்திரேலிய அரசியலின் மைய புள்ளியாக மாறியுள்ளார். ஒன் நேஷன் கட்சி இனி வெறும் எதிர்ப்பு வாக்குகளை பெறும் கட்சியாக மட்டும் இல்லை என்பதை சமீபத்திய கருத்து கணிப்புகள் காட்டுகின்றன. ஒன் நேஷன் கட்சி இப்போது லேபர் மற்றும் லிபரல் நேஷனல் கோயலிஷன் எனும் இரு பெரிய கட்சிகளுக்கும் ஒரு முக்கிய பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. மக்கள் மத்தியில் ஒன் நேஷன் கட்சிக்கு 31% ஆதரவும், லேபர் கட்சிக்கு 28% ஆதரவும், கோயலிஷன் கட்சிக்கு 20% ஆதரவும் உள்ளது என்று ஏபிசி வெளியிட்ட ரெட் பிரிட்ஜ் கருத்து கணிப்பு கூறுகிறது. போலின் ஹான்சன் பிரதமராக வர தாங்கள் விரும்புவதாக, அதிகமான ஜெனரேஷன் எக்ஸ் வாக்காளர்கள் விரும்புவதாக இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. போலின் ஹான்சனிடம் இது குறித்து கேட்டபோது ஏன் தான் பிரதமராக கூடாது என்று அவர் மறு கேள்வி எழுப்பினார்.
3: Well, I'm not going to back away from it. You know, if I'm out there pushing as leader of the political party and pushing my policies and telling people what I want to do for the country and my country, I've got skin in the game. You know, this is my country. I'm not just here as a politician. I'm here as a representative of the people, having a voice. I'm sick and tired of the way things are going. And of course, do I have the ability to do it? You bet I have.
1: பல ஆண்டுகளாக ஒன் நேஷன் கட்சி என்பது ஒரு சிறு கட்சி. அரசை விரும்பாத சிலர் தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்ய போலின் ஹான்சனின் ஒன் நேஷன் கட்சியை ஆதரிக்கக்கூடும் என்றே பார்க்கப்பட்டது. ஏனென்றால் குடியேற்றம், மல்டி கல்ச்சுரலிசம் மற்றும் கலாச்சார பிரச்சினை தொடர்பாக மட்டுமே ஒன் நேஷன் கட்சி விவாதங்களில் வருவதுண்டு. இதனால் அந்த கட்சியால் செனட் இடங்களை வெல்ல முடிந்தது, ஆனால் நாடாளுமன்ற இடங்களை வெல்ல முடியவில்லை. பெரிய கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுக்க முடிந்தது, ஆனால் நாடாளுமன்றத்தில் பெரும் சக்தியாக ஒன் நேஷன் கட்சியால் உருமாற இயலவில்லை. ஆனால் இப்போது பாலின் ஹான்சன் தன்னையும் தனது ஒன் நேஷன் கட்சியையும் இருபெரும் கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு மாற்று அரசாக முன்வைக்கிறார். இந்த பின்னணியில் பாலின் ஹான்சன் யார்? அவர் ஏன் இத்தனை ஆண்டுகள் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் இழக்காமல் தொடர்ந்து இருந்து வருகிறார்? ஒன் நேஷன் கட்சி இப்போது ஏன் இரண்டு பெரிய கட்சிகளுக்கும் சவாலாக மாறியுள்ளது என்ற கேள்விகள் எழுகின்றன இல்லையா? பார்ப்போம். பாலின் ஹான்சன் யார்? அவர் 1954 பிரிஸ்பெயினில் பிறந்தார். ஃபெடரல் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு அவர் சிறு வியாபாரங்களை நடத்தி வந்தார். குயின்ஸ்லாண்டில் இப்ஸ்விச் சிட்டி கவுன்சிலில் கவுன்சிலராகவும் குறுகிய காலம் அவர் பணியாற்றினார். பாலின் ஹான்சனின் தேசிய அரசியல் பயணம் 1996 துவங்கியது. அப்போது அவர் ஆக்ஸ்லி என்ற லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டார். ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பூர்வீக குடிமக்கள் குறித்து பாலின் ஹான்சன் சர்ச்சையான கருத்துக்களை முன்வைத்தார். எனவே அவர் சார்ந்திருந்த லிபரல் கட்சி அவரை தனது கட்சியின் வேட்பாளர் இல்லை என்று அறிவித்தது, அதாவது டிஸ் என்டோஸ் செய்தது. ஆனால் வாக்குப்பதிவுக்கு முன்பு, குறிப்பாக வாக்குச்சீட்டு அடித்த பின்பு, லிபரல் கட்சி அவரை தனது கட்சியின் வேட்பாளர் இல்லை என்று அறிவித்ததால் வாக்குச்சீட்டில் தொடர்ந்து பாலின் ஹான்சன் லிபரல் கட்சியின் வேட்பாளராகவே இருந்தார். அவர் அந்த தொகுதியில் இறுதியில் வெற்றி பெற்று சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்றத்தில் நுழைந்தார். நாடாளுமன்றத்தில் பாலின் ஹான்சன் ஆற்றிய முதல் உரை அவரை தேசிய அளவில் பேச வைத்தது. அவரது பேச்சு கடுமையான சர்ச்சையையும் ஏற்படுத்தியது. ஆஸ்திரேலியா ஆசிரியர்களால் மூழ்கடிக்கப்படும் ஆபத்தில் உள்ளது என்று பாலின் ஹான்சன் எச்சரித்தார். மல்டி கல்ச்சுரலிசம் எனும் கான்செப்டை இவர் விமர்சனம் செய்தார். அபாரிஜினல் மக்களுக்கான அரசாங்கம் தரும் ஆதரவை அவர் கடுமையாக விமர்சித்தார். அந்த கருத்துக்கள் பல ஆஸ்திரிய மக்களை அதிர்ச்சி அடைய வைத்தன. ஆனால் குடியேற்றம், ஆஸ்திரிய அடையாளம் மற்றும் சமூக மாற்றம் பற்றி பெரிய கட்சிகள் நேரடியாக பேசவில்லை என்று உணர்ந்த சில வாக்காளர்கள் மத்தியில் பாலின் ஹான்சனுக்கான ஆதரவு பெருக ஆரம்பித்தது. இந்த நிலையில் பாலின் ஹான்சன் 1997 ஒன் நேஷன் எனும் கட்சியை தொடங்கினார். ஆஸ்திரேலியா மிக வேகமாக மாறிவிட்டது என்று ஒன் நேஷன் கட்சி மக்களை எச்சரித்தது. மல்டி கல்ச்சுரலிசத்தை அந்த கட்சி விமர்சனம் செய்தது. குறைந்த குடியேற்றம் போதும் என்று அந்த கட்சி வலியுறுத்தியது. பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸை அந்த கட்சி தாக்கியது. ஃபெடரல் அரசியலால் தாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோம் என்று நினைத்த ரீஜனல் மற்றும் ஒர்க்கிங் கிளாஸ் வாக்காளர்கள் மத்தியில் ஒன் நேஷன் கட்சியின் செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பித்தது. கட்சி வேகமாக வளர ஆரம்பித்தது. 1998 குயின்ஸ்லாந்து மாநில தேர்தலில் ஒன் நேஷன் கட்சி 22% அதிகமான வாக்குகளை பெற்று குயின்ஸ்லாந்து நாடாளுமன்றத்தில் 11 இடங்களை வென்றது. 1998 ஃபெடரல் எலெக்ஷனில் ஒன் நேஷன் கட்சி தேசிய அளவில் சுமார் 9% வாக்குகளை பெற்றது. ஆனால் அந்த முதல் எழுச்சி நீண்ட காலம் நீடிக்கவில்லை. 1998 பாலின் ஹான்சன் தனது ஃபெடரல் சீட்டை இழந்தார், தோல்வி கண்டார். ஒன் நேஷன் உட்கட்சியில் நடந்த மோதல்கள், வேட்பாளர் பிரச்சினைகள் மற்றும் சட்ட சிக்கல்கள் அந்த கட்சியை வலுவிழக்க வைத்தன. காலப்போக்கில் கட்சியின் ஆதரவு குறைந்தது. பாலின் ஹான்சனின் அரசியல் காலம் முடிந்துவிட்டது என்று சில அரசியல் பார்வையாளர்கள் கருதினர். 2003 பாலின் ஹான்சன் மற்றும் ஒன் நேஷன் கட்சியின் கோஃபவுண்டர் டேவிட் எட்ரிட்ஜ் ஆகிய இருவரும் எலக்ட்ரல் ஃப்ராட், தேர்தல் முறைகேடு குற்றச்சாட்டில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு 3 சிறை தண்டனை பெற்றார்கள். ஆனால் அதே ஆண்டில் குயின்ஸ்லாண்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் எனும் நீதிமன்றம் அந்த தண்டனையை ரத்து செய்தது. சுமார் 11 சிறையில் இருந்த பிறகு பாலின் ஹான்சன் விடுதலை செய்யப்பட்டார். வெளியில் வந்த பாலின் ஹான்சன் மீண்டும் அரசியலில் நுழைந்தார். 1996 பாலின் ஹான்சனின் முக்கிய இலக்கு ஆசிய குடியேற்றவாசிகளை, ஏசியன் மைக்ரேஷனாக இருந்தது. அடுத்த கட்ட அரசியலில் பாலின் ஹான்சன் முஸ்லீம் மைக்ரேஷனை குறிவைத்தார். அதை கடுமையாக விமர்சனம் செய்ய துவங்கினார். 2017 புர்காவை தடை செய்ய வேண்டும் என்ற வாதத்தை முன்வைத்து பாலின் ஹான்சன் நாடாளுமன்றத்தின் செனட் அவைக்கு பர்கா அணிந்து வந்தார். அந்த செயல் நாடாளுமன்றம் முழுவதும் கண்டனம் செய்யப்பட்டது. 2025 பாலின் ஹான்சன் மீண்டும் இதே போன்ற பர்கா ஸ்டண்ட் ஒன்றை செய்தார். அதன் பின்னர் செனட்டில் சென்சஸ் மோஷன் என்று அழைக்கப்படுகின்ற கண்டன தீர்மானம் அவர் மீது நிறைவேற்றப்பட்டு பாலின் ஹான்சன் 7 நாட்களுக்கு நாடாளுமன்றத்திலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார். மக்களை பிளவுபடுத்துதல், இனவாதம் பேசுதல், ஆன்டி மைக்ரேஷன் பாலிடிக்ஸ் இவற்றை பாலின் ஹான்சன் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக விமர்சகர்கள் பார்க்கின்றார்கள். மற்ற அரசியல்வாதிகள் சொல்ல பயப்படும் விஷயங்களை பாலின் ஹான்சன் நேரடியாக சொல்கின்றார் என்று அவரின் ஆதரவாளர்கள் பார்க்கின்றார்கள். இந்த இரண்டு பார்வைகளுக்கிடையிலான வேறுபாடுதான் பாலின் ஹான்சன் அரசியலின் கவர்ச்சி மையமாக உள்ளது. பாலின் ஹான்சனின் ஒன் நேஷன் கட்சி இன்னும் இமிக்ரேஷன் மற்றும் கல்ச்சுரல் இஷ்யூஸ் குறித்து தீவிரமாக பிரச்சாரம் செய்கிறது. ஆனால் அதே வேளையில் எலக்ட்ரிசிட்டி பிரைசஸ், ஃபியூல் எக்ஸைஸ், ஹவுசிங் ப்ரெஷர், ஃபார்மிங், வாட்டர், ஃபாரின் ஓனர்ஷிப் டாக்ஸ், நெட் ஜீரோ கிளைமேட் பாலிசி என்று பல மக்களின் அடிப்படை பிரச்சனைகளையும் அந்த கட்சி பேச ஆரம்பித்துள்ளது. ஒன் நேஷன் கட்சியின் பரந்துபட்ட பார்வை, நாடு செல்லும் போக்கு குறித்து கோபம் கொள்ளும் வாக்காளர்களை ஒன் நேஷன் கட்சி தன் பக்கம் திருப்புவதாக அரசியல் நிபுணர்கள்

0: பவராகவும் தன்னை அவர் காட்டிக்கொள்கிறார். அவரது வாதம் என்னவென்றால், பெரிய கட்சிகள் தோல்வியடைந்ததால்தான் நாடு இப்போது சிக்கலில் உள்ளது என்பதே அவரின் வாதம். இந்த செய்தியை பல்வேறு வாக்காளர்கள் தற்போது நம்ப ஆரம்பித்துள்ளார்கள். எதிர்கட்சியான கோயலிஷன் கட்சி போதுமான வலிமையுடன் இல்லை என்று நினைக்கும் கன்சர்வேட்டிவ் வாக்காளர்கள், ஃபெடரல் அரசியலால் தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாக நினைக்கும் ரீஜனல் வாக்காளர்கள், ஹவுசிங் ஸ்ட்ரெஸ், ரென்ட் ரைஸ், மார்க்கேஜ் ப்ரெஷர், காஸ்ட் ஆஃப் லிவிங் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்கள் என்று நினைப்பவர்கள் ஒன் நேஷன் கட்சியின் ஆதரவு வட்டம் பெருக காரணமானவர்கள். லேபர் மற்றும் கோயலிஷன் எனும் இரண்டு பெரும் கட்சிகளையும் எதிர்த்து புரொட்டஸ்ட் வாக்காளர் என்ற மனநிலையில் இருக்கும் யங் மற்றும் மிடில் ஏஜ் ஆஸ்திரேலிய மக்கள் மத்தியிலும் பாலின் ஹான்சனின் ஒன் நேஷன் கட்சியின் ஆதரவு விரிகிறது. இந்த பின்னணியில்தான் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் ஃபெடரல் நாடாளுமன்ற தொகுதியான ஃபேரர்த் இடைத்தேர்தலில் ஒன் நேஷன் கட்சி வெற்றி பெற்றது. இது ஒரு சிம்பாலிக் டேர்னிங் பாயிண்டாக பார்க்கப்படுகிறது. 1949 அந்த தொகுதி உருவாக்கப்பட்டதிலிருந்து அந்த தொகுதி கோயலிஷனின் கோட்டையாகவே இருந்து வந்தது. இப்போது அது ஒன் நேஷன் கட்சிக்கு கைமாறியுள்ளது. நாடாளுமன்றத்தின் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸில் ஒன் நேஷன் கட்சி நேரடியாக வெற்றி பெற முடியும் என்பதை இந்த தேர்தல் முடிவு காட்டியது. ஆளும் கட்சியான லேபர் கட்சிக்கும் எதிர்கட்சியான லிபரல் கட்சிக்கும் ஒன் நேஷன் கட்சி தற்போது ஒரு பெரும் சவாலாக உருமாறியுள்ளது. நாட்டில் இருபெரும் கட்சிகளே இயங்க முடியும் என்பதான வாக்காளர்களின் பற்றுதல் குறைந்து வரும் அரசியல் சூழலை இரண்டு பெரிய கட்சிகளும் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. எனவே இப்போதைய கருத்து கிடைப்பு தொடர்ந்து அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் பாலின் ஹான்சனின் ஒன் நேஷன் கட்சி எதிர்பாராத வெற்றியை சந்தித்தால் பாலின் ஹான்சன் பிரதமராகும் வாய்ப்பு உண்டு என்றே அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றார்கள்.
1: இத்துடன் செய்தியின் பின்னணி நிறைவு பெறுகிறது. நேர்களே, தொடரும் விளம்பரங்களின் பின்னர் பவுல் கேன்சர் குடல் புற்றுநோய் தொடர்பிலான நிகழ்ச்சி, அத்துடன் பொசம்கள் குறித்து கீதா மதிவாணன் முன்வைக்கும் நம்ம ஆஸ்திரேலியா நிகழ்ச்சி, அது மட்டுமல்ல நீண்ட நேரம் அமர்ந்திருந்து வேலை செய்வதால் நமது உடலுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் மற்றும் அதிலிருந்து எவ்வாறு நம்மை பாதுகாத்துக் கொள்வது என்பது பற்றிய விளக்கமும் ஒலிக்க உள்ளது.
2: நீங்க வந்து ஆபீஸ் பேஸ்ட் எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்லி ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது தோஸ் ஹூ சிட் ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம் ஃபார் தேர் வொர்க், அவங்களுக்குன்னே வந்து சில எக்ஸசைசஸ்லாம் வந்து இப்போ வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க, விச் இது இதுக்கு வந்து நம்மளுக்கு வேற எந்த உபகரணமும் இல்லாமலும் பண்ணலாம், இல்லை உபகரணங்களோட அதாவது ஒரு சின்ன வெயிட்ஸோ இல்லை வந்து ஒரு எலாஸ்டிக் பேண்ட் வச்சுக்கிட்டோ ஒரு சின்ன எக்ஸசைசஸ் வந்து நீங்க வந்து பண்ணலாம்.
1: தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் அடுத்த விளம்பர இடைவேளை.
3: SBS தொலைக்காட்சியில் மற்றும் வானொலியில் என்னவெல்லாம் வர இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள sbs.com.au/guide என்ற இணையதளத்திற்கு செல்லவும்.
0: உலகெங்கும் வாழும் மக்களின் கதைகளை உங்களுக்கு எடுத்து வருகிறது விருதுகளை வென்ற டேட்லைன். டேட்லைன் நிகழ்ச்சி செவ்வாய்க்கிழமைகளில் இரவு 8:30 SBS டிவியில் அல்லது எப்போது வேண்டுமென்றாலும் SBS ஆன் டிமாண்டில். உலகெங்கிலும் உள்ள இசையுடன் ஓய்வெடுக்க SBS சில், SBS ஆடியோவில் SBS சில்லை கேளுங்கள்.
4: விருது பெற்ற ஆவணப்படங்கள், நாடகம், சர்வதேச விளையாட்டு என்று பல நிகழ்ச்சிகள் உங்களை மகிழ்விக்கவும் அறிவூட்டவும் SBS A World of Difference சேனல் 30 SBS மற்றும் சேனல் 31 SBS Voiceland.
5: SBS Audio.
6: உங்கள் மன உணர்வோடு பொருந்த பிளேயை அழுத்துங்கள்.
7: SBS Chill.
8: SBS Pop Asia. Non-stop Asian Pop.
9: Can you describe that feeling for people who haven't experienced it?
10: SBS Hindi uplabd karvata hai.
6: அறுபதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் செய்தி. உங்கள் மன உணர்வை பிரதிபலிக்கும் இசை. உங்களை அப்படியே கட்டி போடும் பாட்காஸ்ட். நீங்கள் கண்டுபிடிக்க காத்திருக்கிறது SBS Audio ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள்.
11: sbs.com.au/audio.
1: நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். நீங்களும் கேளுங்கள், பிறருக்கும் அறிமுகம் செய்யுங்கள். பவுல் கேன்சர் குடல் புற்றுநோய் தொடர்பிலான விழிப்புணர்வு மாதமாக ஜூன் கடைபிடிக்கப்படுகிறது. குடல் புற்றுநோய் பற்றிய தனது மற்றும் தனது சகோதரனின் அனுபவங்களை உமா சுவாமி அவர்களும், குடல் புற்றுநோய் அதன் அறிகுறிகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி புற்றுநோய் மருத்துவ

0: நிபுணர் ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் ஜே ஜெயமோகன் அவர்களும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். நிகழ்ச்சியாக்கம் மகேஸ்வரன் பிரபாகரன். இந்நிகழ்ச்சி ஒரு மறு ஒலிபரப்பு. நேர்களே, இதில் தரப்படும் ஆலோசனைகள் அல்லது தகவல்கள் பொதுவானவை. இவற்றை தொழில்முறை ஆலோசனையாக கருதாதீர்கள். ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சனையை பொறுத்து நீங்கள் தேவையான நிபுணர்களின் ஆலோசனை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: ஆஸ்திரேலியாவில் மார்பக புற்றுநோய், புரோஸ்டேட் புற்றுநோய் மற்றும் மெலனோமா ஆகியவற்றினால் இறப்பவர்களின் எண்ணிக்கையை விட குடல் புற்றுநோயினால் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகும். குடல் புற்றுநோயினால் வருடத்திற்கு சராசரியாக 5,300 பேர் உயிரிழக்கின்றனர். அடுத்ததாக, குடல் புற்றுநோய் தொடர்பில் சோதனைக்கு சென்று வந்தவரும் குடல் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட தனது சகோதரனை பராமரித்து வருபவருமான உமா சுவாமி அவர்களை சந்தித்து உரையாடுகிறோம். வணக்கம் உமா சுவாமி.
2: வணக்கம்.
1: பவுல் கேன்சர் தொடர்பில் நீங்கள் ஸ்க்ரீனிங் சென்று வந்திருக்கின்றீர்கள். அது எதற்காக போனீர்கள் என்று சொல்லுங்களேன்.
2: லாஸ்ட் இயர் வந்து எங்க பிரதருக்கு பவுல் கேன்சர்னு டிடெக்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு நியர்லி 6-7 அவர்ஸ் ஆபரேஷன் பண்ணி கன்கார்ட் ஹாஸ்பிட்டல்ல அவங்களோட அந்த கேன்சர் எடுத்தாங்க. ரொம்பவே பெரிய கேன்சரா இருந்தது அவங்களோட பவல்ல. ஸோ டாக்டர் வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லா சிப்லிங்ஸ், அதாவது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே உடனே, லைக் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள், நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா அது கொஞ்சம் சீரியஸ் ஆகிடும் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் 4 சிஸ்டர்ஸ் அண்ட் 1 பிரதர். ஸோ நாங்கள் 2 சிஸ்டர்ஸ் இந்தியாவில் இருக்கிறாங்க, 2 சிஸ்டர்ஸ் நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஸோ எல்லா சிஸ்டர்ஸும் உடனே போய் என்னோட டெஸ்டிங்கும் பண்ணாங்க மைக்ரோஸ்கோப்பிக்கா. அப்புறம் இல்லை, இன்னும் எல்லாம் சரியா இருக்குன்னு எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. பட் டாக்டர் சொல்லியிருக்காங்க, எவ்ரி 5 இயர்ஸ் நீங்க வந்து ரெகுலரா டெஸ்ட் பண்ணணும்.
1: உங்களுடைய அந்த சகோதரனுக்கு இப்பொழுது அவருக்கு பவுல் கேன்சர் இருக்குது என்று கண்டுபிடித்தீர்கள்?
2: mid-2018ல இருந்து அவங்களுக்கு எப்பவும் லைக் லஞ்ச், டின்னர் எல்லாமே ரொம்ப குறைஞ்சு சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது எங்க வீட்டுல எல்லாருக்கும்.
1: அவருக்கு எத்தனை வயது என்று சொல்லுங்களேன் முதலில்?
2: வயது வந்து அவருக்கு 65. ரொம்ப குறைஞ்சு குறைஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. எல்லாருமே அப்சர்வ் பண்ணினோம், என்ன ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்க. பட் தென் அவங்க எவ்ரி டைம் ஹாஸ்பிட்டல் கீழே வந்து வயத்துக்கு அடி வயத்துல ரொம்ப வலிக்கிறது, சாப்பிட்டு கொஞ்சோண்டு கொஞ்சம் சாப்பிட்ட உடனே அடி வயத்துல வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, என்னால சாப்பிட முடியறது இல்லைன்னு. ஸோ அது ஒரு 2-3 months அப்படியே சொல்லிட்டே இருந்தாங்க. பட் நாங்க எல்லாரும் இல்ல, நீ போய் டெஸ்ட் பண்ணு ஏதான்னு டாக்டர்கிட்ட போய் காட்டி ஜிபிட்ட ரெஃபரன்ஸ் வாங்கிட்டு போய் என்ன பண்ணணுமோ டாக்டர்கிட்ட போய் கேளு அப்படின்னு. அப்போ ஒரு ஃபைனலி ஐ திங்க் எண்ட் ஆஃப் டிசம்பர்ல அவங்களுக்கு ஃபுல்லா டெஸ்ட் பண்ணதுல தே ஃபவுண்ட் அவுட் தட் கேன்சர், பவல் கேன்சர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. தென் உடனே தே வாண்டட் டு டூ தி ஆப்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் அவைலபிள் டேட்ல அவங்களுக்கு கன்கார்ட் ஹாஸ்பிட்டல்ல அப்பாயின்மெண்ட் கொடுத்து தே வென்ட் த்ரூ தி ஆப்ரேஷன் ப்ரொசீஜர். அது வந்து இட் டுக் நியர்லி 7 hours. வெரி லாங் ப்ரொசீஜர். ஆமா, ரொம்ப. அது அந்த ப்ரொசீஜர் முடிச்சதுக்கு அப்புறம் எங்க எல்லாருக்கும் என்ன தோணித்துனா, ஒரு சின்ன டெஸ்ட் பவல் கேன்சருக்கு டெஸ்ட் பண்ணிட்டா அது வந்து சோ மச் மோர் சிம்பிள் தென் இந்த மாதிரி போய் ஒரு 7 hours அண்டர் ஜிஏ இருந்துட்டு, லைக் யூனோ ஜென்ரல் அனஸ்தீசியால 7 hours யூ ஆர் டூயிங் அன் ஆப்ரேஷன். அது வந்து ரொம்ப டூ லாங் டு, அண்ட் தென் யுவர் ஹெல்த் இஸ் சோ ஸ்பாயில்ட். அந்த ஆஸ்பெக்ட்ல பாக்கறது, we all thought that bowel cancer test பண்றது தான் so much easier, you know.
1: உங்களுடைய சகோதரன் இந்த அறுவை சிகிச்சைக்கு பின்னர் எவ்வாறு இப்போது இருக்கின்றார்?
2: இமிடியேட்டா பிப்ரவரியில இது ஆபரேஷன் நடந்தது. அப்புறம் மார்ச், ஏப்ரல், மே இதெல்லாம் he was all right, he was getting better. This is 2019. ஓகே. அப்புறம் அவங்களுக்கு வந்து திருப்பி ஒரு ப்ரெஷர் இந்த இது இருந்தது, அதாவது ஹெர்னியா பக்கத்துல வந்து இந்த ஆப்ரேஷன் செஞ்சா அந்த ஹெர்னியாவை போய் அஃபெக்ட் பண்ணும், இட் வில் ப்ரெஷரைஸ் த ஹெர்னியான்னு சொன்னாங்க. அதனால அதுக்கு ஏதோ ஒரு சின்ன ப்ரொசீஜர் பண்ண வேண்டியிருக்கிறோம் அப்படின்னு தே சம் கைண்ட் ஆஃப் அ காஜ் ஏதோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி செகண்ட் டைம் ஹி ஹேட் டு கோ ஃபார் இன்னொரு ஆப்ரேஷன் சிகிச்சைக்கு ஹேட் டு கோ. தட் வாஸ் இன் ஆகஸ்ட் செப்டம்பர் பட் லாஸ்ட் இயர். பட் அதுக்கப்புறம் ஹீ இஸ் பீன் குட். அதுக்கப்புறம் எஸ் ரீகெயின்ட் ஹிஸ் ஹெல்த்.
1: உங்களுடைய சகோதரனின் அந்த நோயினை சற்று முன்னதாக கண்டுபிடித்திருக்கலாம் என்று நம்புகிறீர்களா?
2: ஆமா, கட்டாயம் நம்புகிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்ததுனால நாங்க எல்லாரும் சீரியஸா போய் டெஸ்ட் பண்ணிட்டு ஓகே நெகட்டிவா இருக்கு அப்படின்னு எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. பட் அவனுக்கும் வந்து மேபி 2 இயர்ஸ் பேக் ஒரு 1 இயர் பேக் இந்த ஸ்மால் டெஸ்ட் ஏதாவது பண்ணி ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிருந்தான்னா மேபி ஒரு சின்ன பாலிப் அந்த மாதிரிதான் இருந்திருக்கும். இட் குடன்ட் ஹாவ் பீன் லைக் இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு இட் குடன்ட் ஹாவ் கோன். All of us now, that is definitely children, like bowel cancer test பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
1: நல்லது குமா, மிகவும் நன்றி. நீங்கள் உங்கள் சகோதரனை பார்த்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் அந்த பிங்க் சாரி அமைப்பிலும் அம்பாசிடராக இருக்கின்றீர்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.
2: Thank you very much.
1: குடல் புற்றுநோய் தொடர்பில் மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ளும் நோக்குடன் புற்றுநோய் தொடர்பிலான வைத்திய நிபுணர் டாக்டர் ஜெயமோகன் அவர்களை சந்தித்து உரையாடுகிறோம். வணக்கம் டாக்டர் ஜெயமோகன்.
3: வணக்கம்.
1: முதலில் வந்து டாக்டர் சொல்லுங்கள், இந்த குடல் புற்றுநோய் அல்லது பவுல் கேன்சர் என்றால் என்னவென்று?
3: உடல்ல எங்கேயும் புற்றுநோய் வர மாதிரி இந்த குடல்லையும் புற்றுநோய் வரலாம். அதாவது பெருங்குடல்ல ரெக்டல் கேன்சர்ன்னு சொல்லுவார்கள் அல்லது பவுல் கேன்சர்ன்னு சொல்லுவார்கள். அப்படி புற்றுநோய் அங்கேயும் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன.
1: ஏர்லி சிம்டம்ஸ் அல்லது அந்த அறிகுறிகள் குடல் புற்றுநோய்க்கு அல்லது பவுல் கேன்சருக்கு என்னவென்று சொல்லுங்களேன்.
3: இந்த ஆல்டர்ட் பவல் ஹேபிட்ஸ் சொல்லுவார்கள். அதாவது வளமையாக இப்ப காலமேல ஆக்களுக்கு மலம் கழிக்கிற அந்த பழக்கம் இருக்கும். ஆனா இப்படி இந்த கேன்சர் வரும்பொழுது இந்த மாறி மாறி டயரியாவும் கன்ஸ்டிபேஷனும் குடல் கட்டி இருக்கிறது இப்ப இந்த தண்ணியாக போறது அப்படி இந்த மாறி மாறி பவல் ஹேபிட்ஸ் மாறலாம். மற்றது பிளீடிங், ஒரு ரெக்டல் பிளீடிங் ரத்தம் வர்றது ஒரு அதுவும் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பவல் கேன்சர் வந்தா. மற்றது இந்த கேன்சர் தொடர்ந்து பரவினா வெயிட் குறைகிறது, நிறை குறைகிறது, சாப்பாட்டில் பிடிப்பு இல்லாமல் போறது, அப்படிப்பட்ட வருத்தங்கள் வரலாம். மற்றது மலம் கழிக்கிட்ட ஒரு மலச்சிக்கல் மாதிரி ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி வரலாம். ஆனால் கூடிய அளவில் இந்த பிளீடிங்கும் அந்த ஆல்டர்ட் பவல் ஹேபிட்ஸும் தான் இம்பார்ட்டன்ட்.
1: பாதுகாப்பு முறைகள், அதாவது இந்த நோய் வராமல் தடுப்பதற்கு அல்லது இந்த நோய் பாரதூரமாக செல்லாமல் காப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்?
3: இல்லை, அது ரெண்டு மூணு விஷயம் இருக்கு. ஒன்று, இந்த ஊர்ல எல்லாம் எங்களுக்கு அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் வந்து இருக்குது. அதாவது நீங்க கவர்மெண்ட்டே எங்களுக்கு 2 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த அனுப்பி கொண்டிருக்கிற ஃபீக்கல் லோக்கல் பிளட், அந்த மலத்துல ரத்தம் பாரத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் உண்டு. அது எங்களுக்கு ஃப்ரீயா செய்யறது. ஆனா உண்மையில நீங்க எங்களுடைய ஸ்ரீலங்கன் இந்தியன் பாப்புலேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா நாங்கள் அந்த டெஸ்டையே நாங்கள் அனுப்புற டெஸ்டையே திரும்பி அனுப்புறையில வெள்ள ஆஸ்திரேலியன்ஸோட பார்க்க குறைவு. அந்த அப்படிப்பட்ட ஏர்லியா கண்டுபிடிக்கக்கூடிய பல எங்களுக்கு அந்த டெஸ்ட்கள் இருக்க நாங்கள் அதை பாதிக்கக்கூடியதா இருக்க வேணும். அதுதான் முக்கியமான விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்கு. மற்றது இப்ப சில இடங்கள்ல குடுக்கான ஒரு குடும்பத்துல பலருக்கு ரெக்டல் கேன்சர் வந்தா அந்த குடும்பத்துல உள்ளவைக்கு வரக்கூடும். அப்ப அதை முதலே அறிஞ்சு ஏற்கனவே ஸ்கிரீனிங் டெஸ்ட் எல்லாம் செய்து வச்சுக்கொள்றது ஒரு நல்ல விஷயம்.
1: பொதுவாக பலர் கூறுவார்கள் இது வந்து வெள்ளை இனத்தவர்களுக்கு தான் அதிகம் வரும் என்றும், நம்மவர்களுக்கு அதிகம் இந்த குடல் புற்று நோய் வராதென்றும் சொல்கிறார்கள். அது பற்றி உங்கள் கருத்து என்ன டாக்டர்?
3: சரியான பிள்ளையான கருத்து என்னென்னா, மேலும் ஆங்கிலேயருக்கு இந்த ஆஸ்திரேலியன்ஸுக்கு கூட அது உண்மைதான். ஆனால் அது தாண்டி எங்களுக்கு வராமல் இருக்குமென்னு சொல்கிறோம் சரியான பிள்ளை. அதோட நாங்கள் வந்து எங்களோட பழக்க வழக்கத்திலேருந்து இங்கே வரைக்க மாறுறோம். நான் எங்களோட சாப்பாடுகள் பழக்க வழக்கங்கள் அது இந்த மாதிரி மாறிக்கொண்டு போகிறபடியே அந்த அந்த இன்சிடென்ட்ஸ் கூடிக்கொண்டு தான் போவோம். என்னுடைய எங்களுடைய இல்லையென்று சொல்றது சரியான பிள்ளை கலகப்பிள்ளையா விளங்கிக் கொள்ளினோம்.
1: இந்த நோய் வந்து அதிகமாக ஆண்களுக்குத்தான் வரும், பெண்களுக்கு குறைவு இதன் ஆபத்து என்று கூறுகிறார்களே, அது பற்றி?
3: அதுவும் சரியான பிள்ளை. ஏனென்றால் ஆண்களையும் வரலாம், பெண்களையும் வரலாம். ஆண்கள்ல கொஞ்சம் கூடவே வரக்கூடும், அதுக்காண்டி பெண்கள் வராமல் இருக்கிறது இல்லை, கட்டாயம் வரலாம்.
1: குடல் புற்றுநோய் வந்தால் அதை நாங்கள் எப்போது இது டெர்மினலியில் அல்லது இதனால் மரணம் சம்பவிக்கும் என்று தீர்மானிக்கலாம்?
3: முதலேயே நாங்கள் அதை கண்டுபிடிச்சோம்னா சத்திர சிகிச்சை, மற்றது ரேடியோ தெரப்பி, கதிர் இயக்கம், கீமோ தெரப்பி இதெல்லாம் கொடுத்து நாங்கள் மாற்றலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா T1 T2 ஏர்லி ஸ்டேஜில் வர்றதுலேருந்து 80% 70% ஆக்களை நாங்கள் கியூர் பண்ணலாம், மருந்து முற்றிலுமாக மாற்றலாம். ஆனால் ஸ்டேஜ் கூடி அட்வான்ஸ் ஆன நிலையில வரைக்கலாம் எங்களுக்கு அதை காப்பாற்ற முடியாத நிலைமை வருகிறது. அதனால தான் இந்த ஏர்லியாக உள்ள ஸ்டேஜ் நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதே இருக்கணும். முக்கியமான ஒரு இது சொல்ல வேண்டிய விஷயம், ஒரு ரத்தம் குதத்தால ரெக்டல் பிளீடிங் இருந்தோடனே உடனே நாங்கள் அது மூளவியாதி என்று நினைக்கிறது, ஹெமரோய்டு என்று நினைக்கிறது. அது இப்ப எந்த ஒருத்தரும் அதை கொண்டு போய் ஜிபிட்ட காற்று இல்லை, ஏனென்றால் அது ஹெமரோய்டு தானே, அது மூளவியாதி பைல்ஸ் பைல்ஸ் என்று சொல்லுவார்கள், அந்த பைல்ஸ் என்று சொல்லி அதை காட்டாம வகுட்டடிவினம். அப்ப அப்படி செய்யக்கதான் அந்த பிரச்சனை கூடிக்கொண்டு போகும். ஏன்னா பைல்ஸோட இருக்கையிலேயே ரெக்டோ கேன்சர் இருக்கலாம், அது சரியான முக்கியமான விஷயம். அப்ப அதை காட்டுறது சரியான இம்பார்ட்டன். உடனே ஜிபிட்ட காட்டி உடனே சர்ஜனிட்ட போய் கோலனோஸ்கோபி அப்படிப்பட்ட டெஸ்ட்களை செய்ய வேணும். ஃபைல்ஸ் வந்து வச்சுக்கொண்டு இருக்கக்கூடாது. எங்கட ஸ்ரீலங்கன்ஸ்லயோ இந்தியன்ஸ்லயோ அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. அந்த ரத்தம் வந்தோடனே மூளவியாதி ஹெமரோய்ட் ஃபைல்ஸ் வந்து அதை காட்டாம விட்டுறது.
1: மிகவும் நன்றி டாக்டர், உங்களுடைய நேரத்துக்கு எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பின் மனமார்ந்த நன்றிகள்.
3: நன்றி.
1: குடல் புற்றுநோய் பற்றிய மேலதிக விவரங்களை பெறுவதற்கு பவுல் கேன்சர் ஆஸ்திரேலியா இணையத்தை சென்று பாருங்கள் அல்லது உங்கள் குடும்ப வைத்தியரை அணுகுங்கள்.
0: குடல் புற்றுநோய் குறித்த நிகழ்ச்சி கேட்டோம். நிகழ்ச்சியாக்கம் மகேஸ்வரன், பிரபாகரன். நேர்களே, இந்நிகழ்ச்சி ஒரு மறு ஒலிபரப்பு. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ்பிஎஸ் தமிழ். தொடரும் விளம்பரங்களின் பின்னர் பொசம்கள் குறித்து கீதா மதிவாணன் முன்வைக்கும். நம் ஆஸ்திரேலியா நீண்ட நேரம் அமர்ந்திருந்து வேலை செய்வதால் நமது உடலுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் மற்றும் அதிலிருந்து எவ்வாறு நம்மை பாதுகாத்துக் கொள்வது என்பது பற்றிய விளக்கம் ஆகியன ஒலிக்க உள்ளன. தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள்.
4: ஆஸ்திரேலிய பூர்வீக குடி மற்றும் டொரஸ்ட்ரைட் தீவு மக்களை பற்றி மேலும் அறிந்து கொள்ள என்ஐடிவி என்ஐடிவி சேனல் 34 மற்றும் எஸ்பிஎஸ் ஆன் டிமாண்டில். எஸ்பிஎஸ் தொலைக்காட்சியில் மற்றும் வானொலியில் என்னவெல்லாம் வர இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள sbs.com.au/guide என்ற இணையதளத்திற்கு செல்லவும்.
0: உலகின் பல பாகங்களிலும் வெளியாகும் திரைப்படங்களை இந்த நேரமும் கண்டு களிக்க எஸ்பிஎஸ் வேர்ல்ட் மூவிஸ் சேனல் 32 மற்றும் எஸ்பிஎஸ் ஆன் டிமாண்டில்.
4: உலகையே உங்கள் சமையலறைக்கு எடுத்து வாருங்கள் எஸ்பிஎஸ் ஃபுட். 7000+ மேற்பட்ட செயல்முறைகள், வீடியோக்கள், மேலும் பல. sbs.com.au/food என்ற இணையதளத்தை பாருங்கள்.
5: எஸ்பிஎஸ் தமிழை விரும்பி கேட்கின்றீர்கள் தானே? ஏன் நமது உரையாடலை ஃபேஸ்புக்கில் தொடரக்கூடாது? எஸ்பிஎஸ் தமிழின் ஃபேஸ்புக் ஒரு லைக் கூடவே உங்கள் எண்ணத்தை பதிவிடுங்களேன்.
6: சர்வதேச ஆவண படங்கள் முதல் காலத்தால் அழிக்க முடியாத திரைப்படங்கள் வரை உலக தரம் வாய்ந்த நாடகங்கள், நகைச்சுவைகள் மற்றும் வேடிக்கை வினோதங்கள் சேனல் 31 எஸ்பிஎஸ் வைஸ்லேண்டை பாருங்கள்.
0: நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ்பிஎஸ் தமிழ். நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலிய விலங்குகளிலேயே மனிதர்களின் வசிப்பிடங்களில் பயமின்றி புழங்கும் மரவாழ் இரவு விலங்குகள் பொசம்கள். பொசம் குறித்த அரிய தகவல்களை தொகுத்து நம் ஆஸ்திரேலியா நிகழ்ச்சியாக்கி படிக்கிறார் கீதா மதிவாணன் அவர்கள்.
7: நம்ம ஆஸ்திரேலியா
0: படிப்பவர் கீதா மதிவாணன்.
8: ஆஸ்திரேலிய விலங்குகளிலேயே மனிதர்களின் வசிப்பிடங்களில் பயமின்றி புழங்கும் மரவாழ் இரவு விலங்குகள் பொசம்கள். இவை குடியிருப்புகளை குறிவைப்பதில் கைதேர்ந்தவை. வீடுகளின் மேற்கூரைகளை பிரித்து உள்ளே இறங்கி அடுக்களையை சூறையாடுவதும் தோட்டங்களை பாழ்படுத்துவதும் குப்பை தொட்டியிலிருந்து குப்பைகளை பீராய்ந்து வெளியில் எரிந்து அசுத்தப்படுத்துவதும் கண்ட இடங்களிலும் கழிவுகள் இட்டு நாரடிப்பதுமாக அவற்றின் தொல்லைகள் நம் ஒரு குரங்கு தொல்லைக்கு நிகரானவை. ஒரு அங்குல நீளத்துக்கு பென்சில் மொத்தத்தில் கரும்பச்சை நிறத்தில் காணப்படும் போசம் புழுக்கைகள் நமக்கு சுகாதார கேடு விளைவிப்பவை. ஆஸ்திரேலியாவில் மட்டும் சுமார் 23 வகை போசம்கள் உள்ளன. ஆஸ்திரேலிய போசம்களுள் மிக பெரியது பிரஷ்டைல் போசம் எனப்படும் துரிகை வால் போசம். துரிகை போன்று புசுபுசு வென்ற வால் இருப்பதால் இப்பெயர். இரண்டாவது பெரியது ரிங்டெயில் போசம் எனப்படும் வளையவால் போசம். வளையம் போன்று வளைவான வாளை கொண்டிருப்பதால் இப்பெயர். எல்லாவற்றிலும் மிகச்சிறியது 10 கிராம் எடையுள்ள டாஸ்மேனியன் பிக்மி போசம் எனப்படும் குள்ளப்போசம். போசம் இனத்தில் உணவு பழக்கம் இனத்துக்கு இனம் வித்தியாசப்படும். துரிகைவாள் போசம் ஒரு அணைத்துண்ணி. கிரேட்டர் கிளைடர் யூகலிப்டஸ் இலைகளை மட்டுமே தின்று வாழும் தாவர உண்ணி. பிக்மி போசமோ ஒரு பூச்சி தின்னி. ஹனி போசம் பூந்தேனை மட்டுமே உண்ணக்கூடியது. போசம் தனது மார்பில் உள்ள வாசனை சுரப்பியிலிருந்து சுரக்கும் செந்நிற திரவத்தால் வாசனை பரப்பியும் ஒளி எழுப்பியும் தன் எல்லைக்குட்பட்ட பகுதியை மற்ற போசங்களுக்கு உணர்த்துகிறது. இவற்றுக்கு மரக்கிளைகளும் பொந்துகளும் பாறை இடுக்குகளும் தான் இயற்கை உறைவிடங்கள் என்றாலும் பெரும்பான்மையானவை வீடுகளின் மேற்கூரைகளையே தங்கள் உறைவிடங்களாக அமைத்துக் கொள்கின்றன. போசங்கள் சில குடும்பமாய் வாழ்கின்றன. குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் இணைந்தே கூடு கட்டுகின்றன. தங்கள் வாளில் கூடு கட்டுவதற்கு தேவையான பொருட்களை சுருட்டி எடுத்துக்கொண்டு வந்து மரக்கிளைகளில் பெரிய கோள வடிவிலான கூட்டை கட்டுகின்றன. உள்ளே புற்களையும் மரச்செதில்களையும் கொண்டு மெத்தை அமைக்கின்றன. போசத்தின் கர்ப்பகாலம் 16 முதல் 18 நாட்கள் தான். அதன் பின் பட்டாணி அளவிலான குட்டிகளை ஈனும். மார்சுப்பியல் இனங்களின் வழக்கப்படி கண் திறவாத அந்த குட்டி தானே முன்னேறி தாயின் வயிற்றுப்பையை அடையும். 4-5 மாதங்கள் தாயின் வயிற்றுப்பைக்குள் பாலை குடித்து வளரும் குட்டிகள் அதன் பிறகு 6 மாதங்களுக்கு தாய் தந்தை இருவரது முதுகிலும் சவாரி செய்தபடி வளம் வருகின்றன. வீடுகளின் கூரைகளில் இருக்கும் விரிசல்களை பெரிதாக்கி உள்ளே நுழைவதும் புகைப்போக்கிகள் வழியே வீட்டுக்குள் பொத்தென்று விழுவதும் புறநகர் பகுதிகளில் சர்வசாதாரணம். அம்மாதிரி சமயங்களில் அவற்றை நெருங்குவது ஆபத்து. எனவே அமைதியாக கதவை திறந்துவிட்டு அவை வெளியேற வழி அமைத்து கொடுத்தல் வேண்டும். இவை மரவாழ் உயிரினங்கள் என்பதால் மரங்கள் மூலம் வீடுகளின் மேற்கூரைகளை எளிதில் அடைந்து விடுகின்றன. இவை வீடுகளை தஞ்சம் புகுவதை தடுக்க விரும்பினால் வீட்டை ஒட்டி உள்ள மரக்கிளைகளை அகற்றுமாறு பரிந்துரைக்கப்படுகிறது. என்ன செய்தாலும் போசங்கள் தங்கள் வீட்டு வளாகத்தை விட்டு போவதாய் காணோம் என்று ஆயாசப்படுபவர்களுக்கு ஒரு ஆலோசனையாய் போசம் பெட்டிகள் பற்றி அறிவுறுத்தப்படுகிறது. இப்பெட்டிகளை மரங்களை ஒட்டி அமைத்து போசங்களுக்கு புதிய குடியிருப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டு வீடுகளின் கூரைகள் பாதுகாக்கப்படுகின்றனவாம். வீட்டின் மேற்கூரைகளில் மின்விளக்கு பொருத்துவதும் இரவு நேரங்களில் தொடர்ச்சியாய் சில நாட்களுக்கு எரிய விடுவதும் மற்றொரு ஆலோசனை. குடியிருப்புகளில் தொல்லை தருவதாகவும் இரவில் தூங்க முடியாமல் குறைகளில் கொட்டமடிப்பதாகவும் புகார் செய்யப்பட்டால் இவற்றை பிடிக்க சட்டப்பூர்வமான நிறுவனங்கள் நாடு முழுவதிலும் செயல்படுகின்றன. சில நிறுவனங்கள் போசம்களை பிடிப்பதோடு அவற்றால் பாதிக்கப்பட்ட குறைகளையும் சீராக்கி தருவதாக விளம்பரப்படுத்துகின்றன. அவ்வாறு பிடிக்கப்படும் போசங்களை என்ன செய்வார்கள்? போசங்களை பிடிக்கும் நிறுவனத்தை சார்ந்தவர் சொல்கிறார்.
9: So I got a call out to trap a possum that had got into someone's roof in town, which is a pretty common problem in Australia. So possums are a protected species in Australia, and the general idea with trapping them is to take them out of the house, then seal the house up and re-release them. But I was actually the next town over when this went off, and I was only alerted by the trap alert that I used on top of the trap, and I used that to ring the owners of the place to deal with the roof and release the possum. So I had no further input into this other than going back a few days later and picking up the trap. But that's it.
8: பிடிப்பட்ட போசம்களை எதுவும் செய்ய மாட்டார்கள். அவற்றை பிடித்த அன்று மாலையே பிடித்த இடத்திலிருந்து 50 மீட்டர் தொலைவுக்குள் விட்டுவிட வேண்டும் என்பது ஆஸ்திரேலிய வனத்துறையின் பொது விதி. தெற்கு ஆஸ்திரேலியாவிலோ அவை முற்றிலும் பாதுகாக்கப்பட்ட உயிரினங்கள் என்பதால் அரசின் அனுமதியின்றி வீடுகளில் பொறி வைத்து பிடித்தலும் கூடாது. ஆஸ்திரேலியாவிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்ட நியூசிலாந்தில் இவை தொல்லை தரும் பிராணியாக அறிவிக்கப்பட்டு பெருமளவில் வேட்டையாடப்பட்டு வருகின்றன. ஆஸ்திரேலியாவிலும் 1996 வரை வருடத்துக்கு 2 மில்லியன் போசங்கள் அவற்றின் ரோமங்களுக்காக வேட்டையாடப்பட்டுள்ளன. துரிகைவாள் போசத்தின் ரோமத்தோடு மிக நேர்த்தியான ஆட்டு ரோமத்தையும் இழைத்து நெய்யப்பட்ட மேலாடைகள், படுக்கை விரிப்புகள், கையுறைகள் போன்றவை மிக பெரும் அளவில் விற்பனையாகியுள்ளன. ஆனால் தற்போது போசம்களை துன்புறுத்துவதோ கொல்வதோ ஆஸ்திரேலியாவின் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டப்படி குற்றமாகும். நியூ சவுத் வேல்ஸ் விதிகளின்படி குற்றவாளிக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை அல்லது 22,000 ஆஸ்திரேலிய டாலர்கள் அபராதம் விதிக்கப்படும். போசங்களின் இந்த இரவு வாழ்க்கைக்கு காரணம் என்ன தெரியுமா? பூர்வக்குடிகளின் கனவு கால கதையொன்று காரணம் சொல்கிறது. பூர்வக்குடி சகோதரர்கள் இருவர் மீன் பிடித்தலில் தேர்ச்சி பெற்றவர்கள். எத்தனை காலம்தான் கரையிலேயே இருந்து கொண்டு மீன் பிடிப்பது? போதுமான மீன்களும் சிக்கவில்லை என்பதால் ஒரு யோசனை செய்தனர். ஒரு பெரிய மரத்தை கூரிய கல்லால் குடைந்து படகு போலாக்கி அதில் கடலில் சற்று தூரம் பயணித்து சென்று மீன் பிடிக்க தொடங்கினர். ஓரளவு பலன் கிடைத்தது. வெயில் அதிகமாக இருந்ததால் கரையிலிருந்து மரக்கிளை ஒன்றை படகின் ஓரத்தில் நிழலுக்காக கட்டி வைத்தனர். அது பாய்மரம் போல செயல்பட்டு படகை வேகமாக இழுத்து சென்றது. நிறைய மீன்கள் பிடித்து தங்கள் இருப்பிடம் திரும்பவும் உதவியது. அவர்களுக்கும் அவர்களுடைய ஊரார்க்கும் போக ஏராளமாய் மீன்கள் மிஞ்சின. மிஞ்சிய மீன்களை அருகில் இருந்த குட்டையில் விட்டு சேமித்தனர். மீன் கிடைக்காத காலத்தில் பயன்படுத்தி கொள்ள எண்ணியிருந்தனர். அப்போது ஒரு புதியவன் அவ்வூருக்கு வந்தான். அவன் மீன்கள் இருக்கும் குட்டையை பார்த்தான். தன்னை யாரும் பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தனக்கு வேண்டிய மீன்களை அதிலிருந்தே திருடியெடுத்து தின்றான். மீன்கள் குறைந்து வருவதை ஊர் மக்கள் கவனித்தனர். திருடன் யாரென்று அறிய மறைந்து காத்திருந்தனர். வழக்கம் போல புதியவன் மீன்களை திருடுவதற்கு இரவு நேரத்தில் வந்தான். மக்கள் அவனை கண்டறிந்து துரத்த ஆரம்பித்தனர். நினைத்தால் நினைத்த உருவை அடையும் மந்திரம் ஒன்று அவனுக்கு தெரிந்திருந்தது. அதை பயன்படுத்தி ஒரு விலங்காக மாறினான். அவன் கையில் இருந்த ஈட்டியை வாளாக்கி அதன் உதவியுடன் வேகமாக மரமேறிக்கொண்டான். மனிதர்களால் ஏற முடியாத செங்குத்தான வழுவழுப்பான மரங்களிலும் அவனால் ஏற முடிந்தது. பார்த்து கொண்டிருந்த ஊர் மக்கள் தாங்களும் ஒரு மந்திரத்தை பயன்படுத்தி அவன் மீண்டும் மனித உரு எடுக்காமல் அதே விலங்கு உருவிலேயே இருக்குமாறு சபித்துவிட்டனர். அன்று முதல் அவனும் அவன் வம்சமும் போசம்களாகி இரவில் யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக இறை தேடி வாழும் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தனராம்.
7: நம்ம ஆஸ்திரேலியா.
0: படைத்தவர் கீதா மதிவாணன்.
7: நிகழ்ச்சி தயாரிப்பு பிரைசல்.
6: சர்வதேச ஆவணம் படங்கள் முதல் காலத்தால் அழிக்க முடியாத திரைப்படங்கள் வரை உலக தரம் வாய்ந்த நாடகங்கள், நகைச்சுவைகள் மற்றும் வேடிக்கை வினோதங்கள் சேனல் 31 SBS வைஸ்லேண்டை பாருங்கள்.
10: Want to enjoy the sights of South Asia whilst you listen to the sounds of SBS South Asian? We've got you. Watch SBS South Asian on SBS On Demand. It's your favorite radio channel in your language with great music from all over South Asia. But now, it's accompanied by stunning drone shots. Think mountain peaks, city streets, beaches and bazaars. It's radio with a view. SBS South Asian, stream it on SBS On Demand.
11: உலகையே உங்கள் சமையலறைக்கு எடுத்து வாருங்கள். SBS Food. 7000-க்கும் மேற்பட்ட செயல்முறைகள், வீடியோக்கள், மேலும் பல. sbs.com.au/food என்ற இணையதளத்தை பாருங்கள்.
5: SBS தமிழை விரும்பி கேட்கின்றீர்கள் தானே? ஏன் நமது உரையாடலை Facebookல் தொடரக்கூடாது? SBS தமிழின் Facebook. ஒரு லைக் கூடவே உங்கள் எண்ணத்தை பதிவிடுங்களேன்.
12: உலகின் பல பாகங்களிலும் வெளியாகும் திரைப்படங்களை இந்த நேரமும் கண்டு களிக்க SBS World Movies சேனல் 32 மற்றும் SBS On Demand.
0: நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். நீங்களும் கேளுங்கள், பிறருக்கும் அறிமுகம் செய்யுங்கள். நீண்ட நேரம் அமர்ந்திருந்து வேலை செய்வதால் நமது உடலுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் மற்றும் அதிலிருந்து எவ்வாறு நம்மை பாதுகாத்துக் கொள்வது, மேலும் உடற்பயிற்சியால் வருகின்ற நன்மைகள் குறித்து விரிவாக விளக்குகிறார் அட்லைட் நகரில் பிசியோதெரபிஸ்டாக பணிபுரிந்து வரும் சிவகுமார் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். அவரோடு உரையாடுகிறார் செல்வி இன்பசேகரன். நேர்களே, இதில் தரப்படும் ஆலோசனைகள் அல்லது தகவல்கள் பொதுவானவை. இதை தொழில்முறை ஆலோசனையாக கருத வேண்டாம். கேட்கும் நேர்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சினை அல்லது பின்னணியை பொறுத்து சம்பந்தப்பட்ட நிபுணர்களின் ஆலோசனை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
13: வணக்கம் சிவகுமார் அவர்களே.
14: வணக்கம்.
13: நீண்ட நேரம் அமர்ந்திருப்பது போன்ற வாழ்க்கை முறை, இங்கிருக்கின்ற புலம்பெயர்ந்த நாட்டில் அப்படியான வாழ்க்கை முறை இருக்கின்றது. உதாரணத்திற்கு ஐடி துறையில் வேலை செய்பவர்கள் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்திருந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை நிலவுகின்றது. ஆமாம், அப்படியான ஒரு கட்டாயத்திற்கு ஆளாகின்றோம். இப்படியான பட்சத்தில் இதனால் வரக்கூடிய பாதிப்புகள், அதை முதலில் சொல்லுங்களேன்.
14: நம்ம உடம்பு அப்படிங்கறது வந்து எப்பவுமே வந்து ஒரு இரத்த ஓட்டத்தின் அடிப்படையில் கொண்ட ஒரு ஜீவராசி நம்ம. சோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ரத்த ஓட்டத்தை வந்து எந்த அளவுக்கு சீரா வச்சுக்கிறோமோ எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு அந்த அளவுக்கு வந்து நம்மளோட ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். இப்ப நீங்க ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த சீரான ரத்த ஓட்டம் நம்ம தலையிலிருந்து கணுக்கால் வரைக்கும் உண்டான சீரான ரத்த ஓட்டம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிலையில வந்து இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து கம்மியா பண்றோம். அந்த மாதிரி நம்ம ஒரே இடத்துல வந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. சோ இதனால பாதிப்புகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா தசை சுருக்கங்கள், அதாவது டயபெட்டிஸ், சரியான ரத்த ஓட்டம் இல்லாதனால வந்து உள் உறுப்புகள் சரியான வேலை செய்யறதுக்கு உண்டான ஒரு சாத்திய கூறுகள், அதே மாதிரி வந்து ஃபங்க்ஷனிங் ஆஃப் எனி இன்டர்னல் ஆர்கன்ஸ், அதெல்லாம் வந்து நம்ம வந்து கம்மி பண்றோம். ஸோ அப்படி கம்மி பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா அதனால வந்து ஒரு ஒரு நோயை வந்து நம்மளுக்கு நாமே உருவாக்குகிறோம். இன்னைக்கு இருக்கிற வந்து சயின்டிபிக் எவிடன்ஸோட வந்து கூற்றா இருக்கு. ஸோ என்னென்ன பாதிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட் டிசீஸோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் செய்கிற வேலைக்கும் நீங்கள் வந்து உட்கார்ந்து செய்கிற வேலையை வந்து லாங் பீரியட் ஆஃப் டைம் ஆஃப் சிட்டிங் அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. அதே மாதிரி டைப் 2 டயபெட்டிஸோட ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. நெக்கு, ஷோல்டர், ஹிப்பு, பேக் பெயின், அதெல்லாம் வந்து அதோட சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட செயல்படும் திறன், அதாவது சிந்திக்கிற திறன், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, இதெல்லாம் வந்து இந்த பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகிறதுனால வந்து பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வெரிகோஸ் வெயின், அந்த பிளட் சர்க்குலேஷன் டு பேக் டு த ஹார்ட் அண்ட் ஆல்சோ டு த பெரிஃபரி, அது வந்து தடைப்படுது, இல்லை வந்து அதோட வந்து ஆற்றல் வந்து கம்மிப்படுத்தப்படுது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஜென்ரலாக சொல்கிறாங்க.
13: சரி, இந்த பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்க முடியுமா? ஒரு நீண்ட பட்டியல் நீங்கள் கூறினீர்கள். இந்த பாதிப்புகள் ஏற்படாமல் தடுப்பதற்கான வழிமுறை என்ன என்று சொல்லுங்கள்.
14: நிச்சயமாக தடுக்க முடியும். அதாவது இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற சயின்டிபிக் ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, நீங்க வந்து ஒரு 30-40 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரே இடத்துல உட்காராம நீங்க நின்னுக்கிட்டோ இல்ல உட்காந்துக்கிட்டோ மாறி மாறி உங்க பொசிஷனை மாத்திட்டு இருக்கும் போது வந்து இதோட பாதிப்புகள், நான் இது வரைக்கும் குறிப்பிட்ட பாதிப்புகள், அதாவது இந்த டைப் 2 டயபெட்டிஸ், ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ், இந்த நெக் ஷோல்டர், லோ பேக் பெயின், ரிஸ்கை வந்து உங்களால வந்து குறைக்க முடியும். உட்கார்றது வந்து நீங்க சேருக்கு பதிலாக வந்து இந்த ஜிம் பால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த ஜிம் பால்ல உட்காரதோ இல்ல வந்து சிட் டு ஸ்டாண்ட் டெஸ்க் 30-45 minutes சிட்டிங் போர்ஷன்ல உட்காந்துட்டு ஒரு அடுத்த ஒரு 30-45 minutes நீங்க ஸ்டாண்டிங் போர்ஷன்ல நின்னுகிட்ட நீங்க வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, ஸோ இதுவே வந்து ஒரு ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி ஆயிருது. நீங்க வந்து ஒரே பொசிஷன்ல ஒரே மாதிரி ஸ்டாட்டிக்கா நீங்க உட்காராம இருக்கிறதுனால வந்து உங்களோட பிளட் சர்க்குலேஷனை வந்து தடை இல்லாம நல்ல விதத்துல வந்து மெயின்டைன் பண்றதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அது இல்லாம நீங்க வந்து ஆபீஸ் பேஸ்ட் எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்லி ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு, அதாவது தோஸ் ஹூ சிட் ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம் ஃபார் தேர் ஒர்க், அவங்களுக்குன்னே வந்து சில எக்ஸசைசஸ்லாம் வந்து இப்போ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, விச் இது இதுக்கு வந்து நம்மளுக்கு வேற எந்த உபகரணமும் இல்லாமலும் பண்ணலாம், இல்லை உபகரணங்களோட, அதாவது ஒரு சின்ன வெயிட்ஸோ இல்லை வந்து ஒரு எலாஸ்டிக் பேண்ட் வச்சுக்கிட்டோ ஒரு சின்ன எக்ஸசைசஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, நீங்க ஆபீஸ் போகும்போது நீங்க வந்து மாடிப்படி ஏறி போறதோ இல்ல வந்து கால் பேசுறீங்க, உங்க உங்க கிளைண்ட் மீட்டிங் கால் பேசுறீங்க ஹெட்செட் வச்சுட்டு அப்படிங்கும் போது வந்து உட்காந்துகிட்டே பேசாம நின்னுகிட்டோ நடந்துகிட்டோ மாதிரி ஒரு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டு பண்ணினீங்க அப்படின்னாக்க அதோட ரிஸ்க் வந்து கம்மியாகும். அதாவது ஒரே பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கிறதுனால வர ரிஸ்க் என்னென்னலாம் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, அந்த ரிஸ்க்லாம் வந்து படிப்படியாக குறையறதுக்கு ஒரு 50% to 60% குறையறதுக்கு வந்து வாய்ப்புகள் நம்ம வந்து கொடுக்குறோம்.
13: சரி, சிறிதளவு உடற்பயிற்சி செய்தாலும் அது நன்மை பயக்கும் என்று கூறப்படுகிறது. இதுவரை நீங்கள் நீண்ட நேரம் அமர்ந்திருப்பது அதனால் வருகின்ற பாதிப்பு, அதில் இருந்து விடுபடுவதற்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்று கூறினீர்கள். பொதுவாக அனைவருக்கும் செய்யக்கூடிய சாத்தியப்படக்கூடிய உடற்பயிற்சிகள் பற்றி சொல்லுங்களேன்.
14: Any form of exercise is good and there are many form of exercise available. என்ன மாதிரி எக்ஸசைசஸ் விரும்புகிறோம் நம்ம வந்து நம்மளுக்கு அடையாளம் கண்டுகிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, அதை நம்ம வந்து தொடர்றது வந்து நம்மளுக்கும் ஈஸி. அதே மாதிரி நம்ம வந்து அதை விருப்பப்பட்டு செய்கிறதுனால வந்து அந்த விருப்பத்தின் பேரின் செய்கிறதுனால வர பெனிஃபிட்ஸ் வந்து எப்போவுமே ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ சின்ன உடற்பயிற்சிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த உட்காந்து எழுந்திருக்கிறது, ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது நடக்கிறது, இல்லாட்டி வந்து ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து நடந்து போகிறது, இல்லை வந்து சைக்கிளிங் பண்ணி போகிறது, அந்த மாதிரி வந்து இது பண்ணலாம். ஸோ இதோட எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிரெயினில் வந்து என்ன ஆகுது, நீங்கள் எக்ஸசைஸ் இந்த மொமெண்ட் யூ ஸ்டார்ட் டு எக்ஸசைஸ் அண்ட் கெட் த மசில் பம்ப்ட் இன் வித் பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில ஹார்மோன்ஸ் சுரப்பிகள் வந்து ஒர்க் ஆகி வந்து ஒரு சில ஹார்மோன்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்து செக்ரேட் ஆகுது. அதுல மெயினா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இந்த எண்டோஃபைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் சொல்லுவாங்க. இந்த கெமிக்கல் தான் வந்து நம்ம மூட வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு, அதாவது நம்ம ஒரு நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் மைண்ட், பாசிட்டிவ் திங்கிங் அந்த மாதிரி வந்து ஒரு இதை வந்து நம்மளுக்கு கொண்டு வரதுக்கு வந்து இந்த கெமிக்கல் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி டோபமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலும் வந்து நம்ம பாடியில வந்து ப்ரொடியூஸ் ஆகும். செரோட்டைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த செரோட்டைன் வந்து நம்மளை வந்து ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு, நம்ம என்விரான்மெண்ட் பாடி வித்தின் அதை வந்து காமா வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த செரோட்டைன் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நார் அட்ரினலின் அப்படின்னு இன்னொரு கெமிக்கல் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது. இது வந்து பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து ஒரு சமநிலையில நம்ம உடம்புல வந்து செக்ரேட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்க, நம்ம பாடியில வந்து இந்த ஸ்ட்ரெஸ், அதாவது நம்ம இன்ஆக்டிவிட்டி, நம்ம ஒரே இடத்துல உட்காந்து மூவ் பண்ணாம இன்ஆக்டிவிட்டினால வரக்கூடிய சில பாதிப்புகள், இந்த பாதிப்புகள் வர ஆரம்பிக்கும் போது நம்ம பாடியில வந்து ஒரு ரெண்டு கெமிக்கலோட, ரெண்டு ஹார்மோன் இல்ல கெமிக்கலோட லெவல் வந்து ஜாஸ்தி ஆகும். ஒன்னு வந்து கார்டிசோல், இன்னொன்னு வந்து அட்ரினலின். இந்த ரெண்டு லெவலுமே ஜாஸ்தி ஆச்சுனாக்க நம்ம பாடியில வந்து என்ன பண்ணுனாக்க, அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இன்டியூஸ் பண்ணும். ஸ்ட்ரெஸ்ஸை இன்டியூஸ் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, நம்ம பாடியோட ஆப்டிமல் ஃபங்க்ஷன், அந்த உபயோகிக்கக்கூடிய தன்மையை வந்து இந்த ஹார்மோன்ஸ் வந்து கம்மி பண்ணுது. ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு ஹாப்பி ஸ்டேட் ஆஃப் இது இல்லை இன்க்ரீசிங் பிளட் சர்க்குலேஷனுக்கு உண்டான அந்த ஹார்மோன்ஸ் பத்தி நம்ம பேசணும், எண்டோஃபின்ஸ், டோபமைன், செரோட்டின் அண்ட் நான் அட்ரினலின். இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது பாடியில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க பாடியோட ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது.
11: சரி, இந்த உடற்பயிற்சியை எப்போது செய்ய வேண்டும், எப்போது செய்தால் நன்மை பயக்கும், அல்லது எப்போது செய்யக்கூடாது அப்படின்ற வரைமுறை இருக்கிறதா, அதை சொல்லுங்களேன்.
14: செய்யக்கூடாது, எப்ப செய்யக்கூடாது அப்படிங்கும் போது நீங்க வந்து நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுட்டீங்க அப்போ வந்து நீங்க உடனே வந்து உடற்பயிற்சி வந்து செய்யக்கூடாது. ஒன்ஸ் நீங்க வந்து சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அந்த வந்து பாடியோட டைஜஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதனால எப்பவுமே வந்து ஒரு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 1 hour இல்ல 1.5 hours கழிச்சு யூ கேன் ஸ்லோலி ஸ்டார்ட் எக்ஸசைசஸ். எப்ப செய்யலாம் ஆப்டிமல் டைம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து இஸ் த மோஸ்ட் ப்ரிஃபர்ட் டைம் ஃபார் எக்ஸசைசஸ் ஜென்ரலா சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப லேட்டஸ்ட் சயின்டிபிக் எவிடன்ஸ் எல்லாம் என்ன ஆல்சோ சேஸ் தட் மத்தியானத்துக்கு மேலையும் கூட நீங்க செய்யலாம். மத்தியானத்துக்கு மேல நீங்க செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, நீங்க ஏற்கனவே மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டிருப்பீங்க, மத்தியானம் ஒரு லஞ்ச் சாப்பிட்டிருப்பீங்க, லஞ்ச் சாப்பிட்டு ஒரு 1 hour இல்ல 2 hours கழிச்சு நீங்க எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னாக்கா சாப்பிட்டோன்னே நம்ம பாடியில வந்து இன்சுலின் ஜாஸ்தி ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சோம். ஸோ யூ ஆல்ரெடி ஹாவ் த எனர்ஜி இன் த பாடி. ஸோ அந்த எனர்ஜி இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, நீங்க வந்து ஆப்டிமல் ரேட்ல வந்து இன்னும் நல்லா வந்து மெட்டபாலிசம் ப்ராசஸ வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து இந்த எக்ஸசைசஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அது இல்லாம நம்மளோட கன்வீனியன்ஸும் பார்க்கணும். இப்போ வந்து இப்போ இன்னைக்கு வந்து இருக்கிற பிஸி லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா யூ ஹாவ் டு டிவோட் டைம் ஒரு 10 minutes to 15 minutes இல்ல வந்து 10 to 20 minutes. ஏன்னா இன்னைக்கு வந்து லேட்டஸ்ட் சயின்டிபிக் ரிசர்ச் பேப்பர் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா அப் டு 22 minutes வரைக்கும் உங்களால வந்து ஒரு நாளைக்கு ஒதுக்க முடிஞ்சு அந்த 22 minutesல வந்து நீங்க வந்து ஒரு எக்ஸர்ஷனல் எக்ஸசைஸ், அதாவது உங்க ஹார்ட் ரேட்டை ஒரு லெவல்ல இருந்து ஆப்டிமமா இன்னொரு லெவலுக்கு வந்து நீங்க வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நல்லா இருக்குது. நம்மளுக்கு இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸோட சீரமைக்கிற வேலை வந்து நம்ம வந்து தூங்கும் போது தான் நடக்கும். ஸோ தூங்கும் போது அந்த சீரமைக்கிற வேலையை நடக்கிறதுக்கும் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அதிகமான சரியான லெவல்ல அந்த ஹார்மோன்ஸ் வந்து சுரந்ததுனாக்க நம்ம பாடி வந்து தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை வந்து நம்மளுக்கு அது அதிகப்படுத்தி கொடுக்கும். எக்ஸசைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க உங்களோட மெட்டபாலிசம் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட காமன் ஸ்டேட் ஆஃப் த மைண்ட் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட ப்ரொடக்டிவிட்டி, உங்களோட திங்கிங் அண்ட் பெர்செப்ஷன் வந்து ஜாஸ்தி ஆகும், உங்களோட ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி வந்து ஜாஸ்தி ஆகும், அதேமாதிரி உங்களோட லேர்னிங் எபிலிட்டிஸ் வந்து நல்லாகும், அதே மாதிரி டிப்ரெஷன் வந்து கம்மி ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து இதுல வந்து ஒரு மெயின் சயின்டிபிக் ஃபைண்டிங்ஸ். ஸோ நீங்க மார்னிங் பண்ணீங்கன்னாலும் சரி, ஆஃப்டர்நூன் ஆஃப்டர் த மீல் பண்ணீங்கனாலும் சரி, இட் வில் பி அ குட் ரொட்டீன். அதே மாதிரி நீங்க வந்து குரூப் எக்ஸசைசஸ் பண்ணும்போது, அதாவது இஃப் யூ ஹாவ் சம்மன் ஹூ யூ கேன் ஒர்க் அவுட் வித், சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஜிம்ல வந்து இந்த குரூப் செஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இப்ப லேட்டஸ்டா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, அந்த குரூப் எக்ஸசைசஸ் பண்ணும்போது ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் இருக்குது. ஒரு குரூப்பா வந்து நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து யூ ஹாவ் மோர் பாசிட்டிவிட்டி அவுட் ஆஃப் த குரூப் அண்ட் அவுட் ஆஃப் த எக்ஸசைசஸ், விச் லீட்ஸ் டு அ லாட் ஆஃப் பாடி பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டைம் வந்து நம்ம வந்து இதுக்குன்னே வந்து கொஞ்சம் ஒதுக்குறதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு ஒதுக்கிட்டீங்க அப்படின்னாக்க இதனால வரக்கூடிய பயன்கள் நன்மைகள் நம்ம லாங் டேர்ம்ல பார்த்தோம் அப்படின்னாக்க இது வந்து ஒரு வியக்கத்தக்க ஒரு பயனையும் ஒரு நன்மையும் நம்ம பாடிக்கு வந்து கொடுக்குது. இப்ப நம்ம உடம்ப நம்ம நல்லா பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் நம்மளால நல்லா பாத்துக்க முடியும்.
13: மிக்க நன்றி சிவகுமார் அவர்களே, மிக தெளிவாக விளங்கப்படுத்தினீர்கள். நன்றி, வணக்கம்.
14: நன்றி, வணக்கம்.
0: நீண்ட நேரம் அமர்ந்திருந்து வேலை செய்வதால் நமது உடலுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் மற்றும் அதிலிருந்து எவ்வாறு நம்மை பாதுகாத்துக் கொள்வது என்பது உட்பட மேலும் சில விடயங்கள் பற்றி விளக்கியவர் அட்லைட் நகரில் பிசியோதெரபிஸ்டாக பணிபுரிந்து வரும் சிவகுமார் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். அவரோடு உரையாடியவர் செல்வி என்பசேகரன். நேர்களே, இந்நிகழ்ச்சி ஒரு மறு ஒலிபரப்பு. இந்நிகழ்ச்சியில் தரப்பட்ட ஆலோசனைகள் அல்லது தகவல்கள் பொதுவானவை, இதை தொழில்முறை ஆலோசனையாக கருதாதீர்கள். கேட்கும் நேர்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சினை அல்லது பின்னணியை பொறுத்து தேவையான நிபுணர்களின் ஆலோசனை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
5: உங்கள் கதைகளையும் கருத்துக்களையும் பரிமாறும் தளம் எஸ்பிஎஸ் தமிழின் ஃபேஸ்புக். SBS நம்பிக்கைக்குரிய ஊடகம்.
13: SBS பன்முக பக்க சார்பற்ற ஊடகம்.
15: SBS ஒருங்கிணைந்த பல்வேறு குரல்களின் ஒலி.
0: SBS ஒவ்வொருவருக்கும் இடம் உள்ள ஊடகம்.
16: SBS several billion stories.
0: நேர்களே, நிகழ்ச்சி நிறைவு செய்ய இன்னும் நேரம் இருக்கிறது. அடுத்து பாடல் ஒன்றை கேட்போம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உயிரே. பாடலுக்கு இசை ஆர் ரஹ்மான், பாடலை பாடுகிறார்கள் ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுஜாதா ஆகியோர்.

நேர்களே, நமது நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் மதியம் 12 மணிக்கு SBS சவுத் ஏசியன் சேனலில் நீங்கள் நேரலையாக கேட்கலாம். நமது நிகழ்ச்சிகளின் மறு ஒலிபரப்பை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் SBS 2 அலைவரிசையில் 8 மணிக்கு கேட்கலாம்.

நேர்களே, இன்று மதியம் 12 மணிக்கு நேரலையாக ஒலித்த நிகழ்ச்சி ஞாயிறு இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாக ஒலிக்கும். மீண்டும் நாளை மதியம் சந்திப்போம். இதுவரை நிகழ்ச்சியை கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரேணுகா துரைசிங்கம். வணக்கம் நேர்களே.

Tell me. Before I do some damage.

पुष्पा पुष्पा पुष्पा।

0: Indústria Saudade.
1: Message, eh?

Natural.

Get a

0: Drop the bait.
1: Do to leki mundri la de, kintole.